0: வண்டி வருது சார் போய் செகண்ட் தரவா தீங்க என்னென்ன பேசும் உனக்கு தீமையா தோ அத்தமே வருவான் சரி தப்பா டெய் தான் அம்மா கூட இன்னொரு கிடி பேசுறி தீமையத்தோ அந்த தவறோ எனக்கு போகும் கம்மி நம்ம உனக்கு கிடைக்கிறா கெடிக்கு யோன் தாய் சாக்கி தரி போ நீரங்க நம்பா ஐவா திப்பிமெத்தோவான திப்பிமெத்தோவான நம்ம அந்த மக்குறி கேன் டெய் தான் எனக்கு வந்தார ஃபேஸ்புக் பேஜ் என்ன கிடி பேஸ் அரபிக்கு மேல வர டெய் சக்கவானோ இப்போ கத்தீமெத்துவானி சக்கின் அரபிக்கு மே அர மேரா
1: மேரி அற வர வாய் மகுரின் தம்போதன் இதாக அமுத தகான் மேங்கின் கோய் கிரீன் பேக் புகின் தம்பி ரொங்க ரொங்க ஒய்யை தகாரி பிரிப்பு எக்கொண்டாண்டு கோய் கிரீன் பேக் இதை காவா அது யாகி ரொக்க ஒய்யை இறக்காண்டு கிரீன் பேக் ஒவாங்க இறக்காண்டுக்கு மேங்கின் பேர் எக்கொண்டாண்டு கருவோடு மகுரின் கனையை தோடுவாக்கி நான் கொஞ்சம் வாங்க இப்போ கிண்டு கோணி கிரீன் பேக் ஐகா கம் மகுரி புகின் கம்புசுரவான் மகுரி கத்தி மெத்துவா கிரி பேசு போட்டோம் கரிகிராஜ் ஐக்கா எவ்வளவு போத்தோக்காக நின்று போத்தாக நம்ம கூறி அது மேலா நானும் மாங்கன ஐயா சிந்தர் அடுவான் சோத்த பண்ணி அவன் மணி நாக்கி நம்ம தவிர நியூசிலாந்து.